0: ஆக்கப்பரமாய் உங்களுக்கு கொஞ்சம் வரா உலகிற்கு
1: Alfa y mantenemos antes de corte y volar y tomar.
2: Estamos en el 8 buen día, volar y se corte.